0: 俺是对，差个三步，那畜生这边冷的些，细节里难给多费，提亲的切没切汤。哈哈哈哈哈哈！
1: 叫你亲死了，新堂亲的呀，到旁边亲了，新堂亲，新堂们面多，差的呀，哈哈面却在，面面是，到北边婆母娘生意，分场给瞧嘛。
0: 那肯定有，那
2: 谁家不去？看这事，他哪不愿意给你妈的？妈生一点没多呢，他妈为天把那云南呀，来准备偏军打转。俺本部看了半年呐，去江中总家，林北大。
0: 边上帮着抢工去，你不帮了都做去，上俺郎都看不呐，这头人给了，切莫着，你帮不下呢，边瞧给，来出门去的，你奶奶。
2: 对，姐姐。
0: 姐，别
3: 睡个马嘞！俺是干的，这啥把多着？把多钱了都把水呢？将别人当给看了没有呢？都不是那买不买钱去？上哪买去？
4: 来有了，
3: 那有大当当走。
4: 来了，
3: 送我家住。来，我要信。来，送我家。快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快些，快
0: Jo!
1: Me wase. Tochi se, tochi se
0: la la. Tochi se. Agusi.
2: Hala ziga daba na mazu duga da niga la ga tsula ga sue de ga na ma di zo ga se de ga zo. Ai ga na ma ri ge cha ba san duga la ga na sa yu bu pa ma ra ling ju ga na ma dang ge ga si ba ga ni ma ti ri ga thu ji ga na ma sun ji ga na ma thu ga na ma ga fu zu ga sa ga ma ho ga sa la ga du zu ga sa ga wang ji ga na ma bon bu chu zu ga sa ga wang mi dang bu gu zu ga sa ga zha nya ma nam ji ga lu zu ga sa ga pa ma ni ji ga na ma me du ga na ma sa ga po mo nang se ni du ga na ma sa ga ni ma sang da ga ji ga nang da ga ni xi le ni ga bu ga na ma thu 现在送面试现在一出门玉米切切切过去并不饮食呀现在荒唐我们是当大宗当你去哪里送过去一件罢了阿们了我们了当你

0: ti sam su an ning im hu nie dian na ki ta sin ki zhan dong mi bun ta zhang bo kang na hyo pe be po mo bun bu na ma yo wa ti bun ki xia le ngam ne yo wa ta ki qu ji mi du pie nem gu ti
1: ba ba la ni la kong kam san
2: wan ge ge wo yo za guo de ge ge gen ge qiu de de duo jiao ka de ge bu yo a
1: la la ni la shu ju
2: 顾少主任顾把你平素的清平囊子对面我清平阿爹整整齐心的那你也三五小强三整整休息面看一来啊嘞是呗他前呢我们的心下是什么呢那三五的那讲陪我两杯那三五囊子我不拉输给哎囊子哦哎你啦三五的擦了啦写了个写到的那故事在里面的那送给其中中那还有什么的那趴下哎看你三五
1: 这边陪陪朋友们听着心里啊我有找个家庭的人的写人家爱人啊老弟老弟哦大大的恩了开上半米往前面打了送个老弟爷两天前面白米往前
2: 不滚就开